0: ஆகாஷ்வாணி இம்பால் ஹவுசிக் செந்தூக்சேரி யகாயிரோ.
1: சீனா சிங்கைனா பிது புல்லக்ப குங்டிங் லைனா காங்கப்ப மத்தம்தா சனான புகம் மீ சோங்கே நிந்தியங்கோ சிங் லாலகே ஹாயிரதன அங்கான்மான கிங்கிங் கிங்காரக்ப மத்தம் கபோ செம்பி மிரை புங் பதாங் கோங்கி லம்தம்த கபோ சோங்கி லௌங்கா பின் லாங்கோன் கிபி செக்லானிது செக்லாகி மசில் தாவை உரிர கத்திய நோயோ கோன்மான் மனிது செக்லாகி மமே தாவை உரிர கம்னிஸ்னா கொய்ராவுனவனிது மகோங் தாவ ஏங்குறக தவான் என்னோ ஜும்மான் பச்சீர் சீலாகி மனம் தாவ ஏங்குறக லௌரிகி சுங்காய்மான் பச்சீர் நீதோ தலா பாமேல் சவுதோய்வத காய்தோங் இருக கே உலக்த சக்தார் இருக சீனா சிங்கை நகவி லாயிரி விமான சிங்கை பிது புல்ல

தக்கிலம மலஞ்சிதா ஜெனு சப்ப மைதை செய்ததா விரி மாலியம் செய்தாவா ஆகஸ்வானி இம்ஃபால் ஹவுசிங் லந்தொக்ஜெரி மதம் இசை அஹான்பதலைசரி மைப மாய்மு நசப்ப தாங்ஜம் குரான செய்ரிங்ப மதம் இசை மாபு அசும் கந்தன லைரி அசுன செய்யவுரி